அவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வைன்டம நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கினகோஸ் கரணலாத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபாதினவாயத்து.

அந்த தன்னிமம் திசரண தரணின் தெவிர கவரணின் ஜீவனையே பலது பலது.